பிரதத்த வக කියන ரேடியோ பிரசங்க வேதிகாவே ரேடியோ கரணைய லக்ஹண்டு ஜி

0: ஒன்றையே நொமியன ஹட
1: ஆரங்கின் ஜோதி
0: இருதா ராத்ரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்ரிய
1: FM 93.5 FM 93.7 லாகான ரேடியோ ITN